ஓப்பாய் ஜிப்பாய் ஹுபாபா லூப்பாய் ரிகி டிக்க பிபி டிக்க இங்க மிங்க டிக்க தும் எங்கே பிகி ஹரக்கிடி ஹும்பா டுபா லுபா தும் ஐ சொக்கு மாக்கு ஜிங்கி லாக்கே ஐ சொக்கு மாக்கு ஜிங்கி லாக்கே அர